0: வரல காசு.
1: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகும் நேரம் இது. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நேர்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இணைந்திருக்கலாம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினாவும் இப்போது வழங்கப்படும். நேர்களை, நீங்கள் இணைந்து கொண்டு உங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிஎம்ஆர் வானொலிக்கான உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் இப்பொழுது 8 மணி. ஆறு நிமிடம்

நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கள் இன்றைய நீல் பதில் சொல் நிகழ்ச்சியின் முதலாவது வினா சிஎம்ஆர் வானொலி பற்றிய கேள்விதான் இடம்பெற இருக்கின்றது. சிஎம்ஆர் வானொலி இன்று 23rd வயது அகவையை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான கலைஞர்கள் பல்வேறு பல ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான நேர்கள் என்று சொல்லி பல நேர்களது அந்த ஆதரவு அன்பு இவற்றுடன் இணைந்து மற்றும் சிஎம்ஆர் உரிமையாளர் சிஎம்ஆரின் வர்த்தக பெருமக்கள் சிஎம்ஆர் சார்ந்த பல்வேறு விதமான தொழில்நுட்பம் மற்றும் அலுவலக கலைஞர்கள் இன்னும் ஆதரவாளர்கள் இவர்களது ஆதரவுடன் சிஎம்ஆர் இன்று 23rd ஆண்டில் காலடி வைத்திருக்கின்றது. கேள்வி மிக இலகுவான கேள்விதான். எல்லோரையும் இணைத்துக் கொள்வதற்காக இந்த கேள்வியை இணைக்கின்றோம். வாழ்த்து சொல்லாத நேர்கள் இந்த வேளையில் உங்களது வாழ்த்துக்கள் சொல்வதற்கான தருணமாக இதை பயன்படுத்தலாம். சிஎம்ஆர் என்பதன் முழு வடிவம் என்ன? இதுதான் வினா. சிஎம்ஆர் என்பதன் முழு வடிவம் என்ன? ஆங்கிலத்தில் நீங்கள் விடை தரலாம். 3 விடைகள் தரப்போவதில்லை. நீங்கள் கலந்து கொண்டு உங்களது இன்றைக்கு அந்த முழு வடிவத்தை உங்களது வாயால் திருவாயால் சொல்ல வேண்டும். சிஎம்ஆர் என்ற அந்த சுருக்கத்துக்கான முழு வடிவத்தை இன்று உங்களது திருவாய்களால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். ஆகவே இணைந்து கொண்டு சிஎம்ஆர் என்பதற்கான முழு வடிவத்தை எல்லோரும் ஒரு முறை சொல்லி பார்க்கும் நேரம். அழையுங்கள். 4164 6422 2 வெண்வா விருப்ப பாடல்.

இசையுடன் பாடல் கேட்ட பின் இன்னும் வரவில்லை, செய்த பாவம் என்ன தீபங்கள்.

ரகசியமார் தமிழ் எச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு. நேர நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான விடைகளை வழங்குவதற்கு காத்திருக்கு நேர்களை இணைத்து

0: ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸ் சிஎம்ஆர் என்பதன் விரிவை நீங்கள் உங்கள் திருவாய்களால் சொல்ல வேண்டும் என்பதை வினா பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம், பஞ்சாச்சரம் பேசுகிறோம்.
0: ஓ, பாருங்க பஞ்சாச்சரம்.
1: கனேடிய பல்கலாச்சார வானொலி, ஆங்கிலத்தில் கனேடிய மல்டி கல்ச்சரல் ரேடியோ.
0: எல்லாரும் இந்த குறுக்கா சொல்ல வேண்டும்தான் என்ற ஆசை. நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
2: கனடியன் மல்டி கல்ச்சுரல் ரேடியோ. நான் சொல்லிட்டேன், சம்பாதித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: என்ன சம்பாதிக்கிற எல்லாரும் சிஎம்ஆர் நேர்கள். நன்றி வன்வா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: கனடிய பல்கலாச்சார வானொலி, கனடிய மல்டி கல்ச்சர் ரேடியோ.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம், நான் பிரதிபா அழைக்கிறேன்.
0: பிரதிபா சொல்லுங்க.
4: கனடிய மல்டி கல்ச்சரல் ரேடியோ சிஎம்ஆருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: காலம் பிரதிபாட வாழ்த்து கிடைக்காம போகும் நச்சம் மோடி வந்து சொல்லிட்டு
4: அதான் முந்தி அடிச்சு இப்ப வந்து பிடிச்சாச்சு.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் பாச. நான் மதன் வைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
5: எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கனடாவில் களைகட்டி கலக்கும் பன்னிசை வானொலி.
0: நீங்கள் பன்னிசை வானொலி என்று மாத்தி இருக்கிறீர்கள். என்ன உண்மைதான், பன்னிசை தான். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்கள்.
6: கனேடிய மல்டி கல்ச்சரல் ரேடியோ கலாச்சாரம். என்ன சார், இன்னொரு கேள்வி வந்து, 23 வருடம் முடிஞ்சு 23rd வருடத்தை காலடி எடுத்து வைக்கிறேன்.
0: 22 வருடம் முடிஞ்சு 23rd வயது
6: மூன்றுக்கு போகுது. ஓ, அப்படியா? 22rd ஆகவது அனைவரும் என்ன, 23 முடியல, இப்பதான் காலடி எடுத்து வைக்கிறது.
0: அப்படியே அப்படியே சொல்றோம் நாங்கள்.
6: அப்படித்தான் சொல்றோம். ஒரு நாங்க ஒரு வருஷம் வயசு முடிஞ்ச அப்புறம் தான் ஒரு வருஷம்
0: நாங்கள் ஆரம்பிக்கிற போது 60th மணி விழா செய்யறோம். அவற்றை 60th வயது தொடங்குற நாள் தான் மணி விழா செய்வோம்.
6: 60 வயசு முடியே
0: இல்ல இல்ல அப்படியே முடியே மணி விழா.
6: ஒரு பிள்ளை பிறந்து ஒரு வருடம் பூர்த்தி செய்த அப்புறம்
0: வருடங்கள் கடந்து 23rd வருடம் ஆரம்பிக்குது. அதை வச்சு கொண்டு வாழ்த்து சொன்னா சரி.
6: ஓ, அப்படித்தான்.
0: சரி சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், நான் காசி மீண்டும். கனடிய மல்டிகல்ச்சர் ரேடியோ, கனடிய பல்கலைச்சார வானொலி.
0: சரி நன்றி நன்றி காசி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: என்ன பொறுத்த அது குழந்தைன்னு சொல்ல மாட்டேன். 23 வயசு இல்ல, அது 20 குழந்தைதான். இன்னும் வளரும் கணக்கு குழந்தை இல்ல. 22 வயசு இது வந்து 22
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: சொல்லுங்கள். சில வேற வானொலியும் போட்டி போட்டு நாங்கள், அதாவது இன்டர்நெட்டில், அதாவது ஒன்னா இல்ல, நாங்கள் கூடுதலான ஆக்களை காட்டினாத்தான் எங்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலை இருந்தது. எல்லாரும் அதை சாயின் போட்டோம், யாராவது விரும்பினோம் என்று. அப்படி விரும்பிய கூடுதலான சனங்கள் கிடைக்கப்படியாலும் கூடுதலான பணம் டிபாசிட் பண்ண முடியும் என்றால் முடியும் என்றால் தான் இந்த ரேடியோவுக்கும் காஃபி கிடைச்சா கிடைக்காம இருந்தாலும் நேரம் கணக்க சவால் நுழைந்த டைம் அந்த டைம் நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு முன்ன இல்ல போய் நாம் எங்களோட பேரோட போட்டு நாங்கள் ஆதரிக்கணும் சொல்லி எங்களுக்கு தான் கூட போட்டு கிடைச்சபடியால் அம்மா கடல் உரிமையா இருந்த அந்த காலத்துல அதே மாதிரி பாடுபட்டு தொடங்கினது நல்ல மாதிரி இயங்கி கொண்டிருக்குது இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி பார்த்துக்கிறேன்.
0: நன்றி நன்றி மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் நன்றியா.
0: யா சொல்லுங்கள்.
10: விடலை பருவத்தை எட்டியிருக்கும் கனடிய பல் கலாச்சார வானொலி.
0: சத்தியா சொன்னீங்க விடலை பருவம்.
10: நன்றி
0: நன்றி
10: வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் ஐயா வாசன் கோதாஸ்.
0: கோதாஸ் வாருங்கள்.
11: இது கனடியன் மல்டி கல்ச்சரல் ரேடியோ கனடா கனடிய பல் கலாச்சார வானொலி. இந்த வானொலி ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த ஒரு கையெழுத்து வேட்டை நடைபெற்றது. கையெழுத்துல ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு படிவம் நிரப்பி தான் கையெழுத்து வைக்க வேண்டும். எங்கள் வீட்டு கதவு அங்க நான் அப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். அங்க வந்து தட்டிய நேரம் இரவு 11 மணி. அந்த நேரத்தில் நான் மனைவி ரெண்டு பிள்ளைகளையும் எழுப்பி ரப்பி கொடுத்தோம்.
0: அன்றைக்கு தொடங்கின சிஎம்மா தொடர்பு இன்றைக்கு வரையும் இருக்குது என்ன கூட.
11: ஆமா அந்த தொடங்கினாதான் அண்டையில இருந்து ஆரம்ப காலத்துல நல்ல அரசியல் களம் செய்தி கண்ணோட்டம் வந்து அந்த நேரத்துக்கு எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ரசனையான தகவல்களை பரிமாறியது. மற்றது நாங்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னோம். இந்த ஆய்வாளர்களுக்கு நன்றி சொல்லலை.
0: சரியா சொன்னீங்க.
11: நிச்சயமாக அந்த ஆய்வாளர்கள் சுரேஷ் சர்மா போன்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி. முக்கியமா அதை அவர்களை மறந்து விடக்கூடாது.
0: அவருக்கு அவரை கேட்டுக்கொண்டிருந்தால் புலகாங்கிதம் அடைவார். இல்லாடி யாரும் சொல்லிவிடும் உங்களுக்கும் வாழ்த்து சொன்னார்கள் என்று.
11: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: ஓ வணக்கம். நான் ஸ்ரீராம் வேண்டும். கனடிய மல்டிபிள் கல்ச்சரல் ரேடியோ தான் நேம். நாங்கள் பேரன்பு கொண்ட வானொலி எழுச்சி வானொலி பெருமை கொள் மாதிரி சொல்லிக் கொண்டு போகலாம். கனடிய கலாச்சாரம் வானொலி. ஓகே
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: மூர்த்தி பேசுறேன். இது கனடிய கல்ச்சரல் ரேடியோ.
0: நன்றி நன்றி மூர்த்தி. ஆமாம், நாங்கள் சிஎம்ஆர் என்பதன் விதிவு பேட்டி கேட்டோம். பாருங்கள் எத்தனை நேர்கள் வந்து ஓடோடி வந்து சிஎம்ஆரை ஆதரித்தார்கள். தங்களது வீட்டு பிள்ளை போல சிஎம்ஆரை ஆதரித்து அரவணைத்து ஊட்டி வளர்த்திருக்கின்றார்கள். அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே ஹரிணி எங்களது குழந்தை நட்சத்திரம் என்று சொல்லலாம். அந்த காலத்திலிருந்து சிஎம்ஆருடன் இணைந்திருந்த ஹரிணி நேர் ஒரு பாடலை கேட்டிருந்தார். இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னொரு நேரை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்
14: வணக்கம் வணக்கம். வாசன் ராஜா காய்க்கிறேன்.
0: ஓ நலம் ராஜா. விடியோடு வந்தீங்களா ராஜா?
14: என்ன சொல்லுங்க. நான் இந்த சிஎம்ஆர் 23rd பிறந்த நாளுக்கு நான் எப்படியாவது ஒரு வந்துடணும் எல்லாரும் நிப்பாடு கூட மட்டும் வந்துட்டேன்.
0: சரி, உங்களோட வார்த்தை சொல்லலாம் நீங்கள்.
14: சிஎம்ஆர் கனடியன் மல்டி கல்ச்சர்
0: ரேடியோ
14: ரேடியோ ரேடியோ இந்த நேயர்களுக்கு அறிவிப்பாளர்கள் வர்த்தக பெருமக்கள் அவரை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக் கொண்டு இன்னும் மீண்டும் மீண்டும் குடியிருக்கணும். உங்க நிறைய பேருக்காக நான் அமெரிக்காவிலிருந்து உது இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லை. என்ன உங்களோட வராட்டியும் உத கேட்டுக்கொண்டே இருப்பேன். எங்க இத்தனை மனுஷா இருந்தா தொடங்கி முடிய மட்டும் கேட்பேன்.
0: தெரியும் ராஜா தெரியும். இப்படி ஆயிரக்கணக்கான நேர்கள் கடல் கடந்து
14: இருக்கின்றார்கள்.
0: நன்றி ராஜா ஓடோடி வந்தமைக்கு. இது ஹரிணி விருப்பப்பாடு.
15: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
16: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிக்க அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசாரிடியா இடிக்கும்.

0: வேலையும்
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
3: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals Ivatodu Citizenship PR Work Permit Udan Sri Lankan Dual Citizenship CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
4: நேர்களை பொதுவாக சிஎம்ஆர் வானொலி தனியே கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற வட அமெரிக்க கண்டத்தில் மட்டுமல்ல கடல்கள் கலந்து சமுத்திரங்கள் கடந்து பல்வேறு விதமான உலகத்தில் உள்ள பல தேசங்கள் முழுவதும் ஒழித்து பல ஆயிரக்கணக்கான தேசங்கள் கடந்து பல ஆயிரக்கணக்கான நேர்களை தினமும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வானொலி. இந்த அடுத்த ஒரு ஜிங்கிள் ஒளிபரப்பாகும். அந்த ஜிங்கிளிலே பல நாடுகளின் பெயர்கள் சொல்லப்படும். உங்களுக்கு எத்தனை எந்த நாடுகள் அதில் நினைவிருக்கின்றன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு ஜிங்கிள் ஒளிபரப்பு செய்வோம். அந்த ஜிங்கிளில் உலகத்தில் உள்ள பல நாடுகள், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல சின்னங்களை கொண்டிருக்கக்கூடிய வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் பெயர்கள் அதில் ஒளிபரப்பாகும். உங்களுக்கு எந்த நாடுகள் அந்த பாடலில் நினைவில் இருக்கின்றது என்பதை கேட்டு சொல்ல வேண்டும். இதுதான் வினா.

இந்த பாடலை பாடியவர்கள் யார் என்று கேட்டால் கொஞ்சம் வியப்பீர்கள். தென்னிந்திய திரையுலகத்தின் மிக பிரபலமான பாடகர்கள் ஹரிச்சரண், சுசித்ரா, ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் இணைந்து தந்த பாடல் இது.

0: நீங்கள் இந்த பாடலில் இந்த ஜிங்கலில் நீங்கள் எந்தெந்த நாட்டை எந்தெந்த நாட்டுக்கு சென்று வந்தீர்கள் அதான் வினா. எந்தெந்த நாட்டை உங்களுக்கு இந்த ஜிங்கிள் தொட்டு சென்றது? அந்த வினாவுக்கான விடைகளுடன் இணைந்திருக்கின்ற நேயர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம். பஞ்சாச்சரம்.
0: பஞ்சாச்சரம் பாருங்கள்.
1: நான் இது ஒரு ஏழு நாட்டை தொட்டேன்.
0: ஓ ஓ,
1: எங்க இருந்தாலும் ஆரம்பிப்பேன். கனடா, பாரிஸ், ஆக்ரா வந்து, சைனா, இங்கிலாந்து, எகிப்து, ஜப்பான், நான் தொட்ட நாடுகள். இனி இதுக்கு மேலே இருக்குமோ தெரியல.
0: ஏழு நாடுன்றது உச்சந்தான், பார்ப்போம்.
1: சரியான ஒரு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் இந்த அனௌன்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன், பாடல் ஒன்று வர போது எல்லாரும் அவளை கிட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட காவல் காத்துட்டு இந்த பாட்டு கேட்டவ.
0: அப்படியா? அந்த சங்கதி
1: முதல்ல அனௌன்ஸ் பண்ண தோங்கியாச்சு. இப்படி ரெண்டு ஒரு விஷயம் ஒன்று வர போது மத்தியானத்துல இருந்து ஒரு நாட்டுக்கு நினைக்கிறேன்.
0: ஓ
1: நன்றி,
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வாசன் கோதா
0: சொல்லுங்கள்.
2: இது ஆக்ரா வந்து இந்தியா, சைனா, ஐஃபில் டவர், பாரிஸ், இங்கிலாந்து, லண்டன் பிரிட்ஜ், இத்தாலி, ரோம், அடுத்தது எகிப்த், அங்கட கனடா.
0: என்ன ஒரு கூர்மையா. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம்
1: வணக்கம் மாதன், நான் மதன் வைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
1: பிட்சா டவர் பிட்சா அந்த புரோவின்ஸ்லாம் இருக்குது. இந்த போன்ல இப்ப வச்சுக்கிறேன் அந்த படம், முதல்ல மேல ஏறி நின்ற படம் அனுப்ப போயிடலாம் அதுக்கு மேல. அந்த படம் இப்ப இருக்கு என்ன அந்த படம், அந்த இட்டாலி ரோமா டிஷர்ட் போட்டுக்கொண்டு அதுக்கு ரோம் இல்ல இல்லாத இந்த இங்கே இருக்கு அங்க பிட்சான் ஒரு ரோமில இருந்து நான் ஒரு 12 மணிக்கு ட்ரெயின்ல போகணும் அங்கால. அங்க இருந்து ரோமுக்கு வந்து அப்புறம் இங்கால வந்து நான் அந்த இடம் நல்ல அருமையான இடங்கள் எல்லாம் இத்தாலி எல்லாமே 9 புரோவின்ஸ் அங்கே இல்ல 9 புரோவின்ஸுக்கு போய் வந்தேன்னா எல்லா இடங்களும் இடங்களும் பாத்துக்கிறேன். உண்மையில நல்ல இடங்கள் நம்ம ஆஸ்திரேலியா இதெல்லாம் நல்ல இடங்கள் அந்த பாட்டிலே அப்படி எல்லா இடங்களும் பெற இங்கிலாந்து எல்லா இடங்களும் எல்லா இடங்களும் போயிருக்கிறேன்.
0: சார் நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நடத்துறேன். வணக்கம்
2: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்க.
2: ஆமாம், உலக அதிசயங்கள் எல்லாத்தையும் பாட்டிலே வச்சிருக்கிடக்குது. ஆமாம், கனடா, பிரான்ஸ், இத்தாலி, எகிப்த், சைனா, எல்லா உலக அதிசயம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பாட்டிலேயே கொண்டு வந்துருக்கிறது. கண்டங்கள் கண்டங்கள் தாண்டியும் போகும் சொல்லி அவரே பாட்டிலே சொல்லி கிடக்கு. அப்ப எல்லா கண்டமும் போகுது.
0: ஆமாம் நன்றி நன்றி. தேவம் நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்
3: வணக்கம் வசன் சார்.
0: சாரா வாருங்கள். வணக்கம்.
3: ஒன்றா மறந்துட்டாங்க, அதை சொல்றேன். ஆக்ரா, இத்தாலி, சைனா, இங்கிலாந்து, ஈஜிப்ட், பிரான்ஸ், கனடா, ஒன்று மறந்துட்டாங்க.
0: எதை மறந்துட்டாங்க?
3: விண்ணுலகம்.
0: விண்ணுலகத்தை மறந்துட்டாங்க. உண்மைதான் உண்மைதான்.
3: இன்னுக்கும் போய் சிஎம் மார்கெட்டு வந்தேன் என்று சொல் பட சொல்ல நான் கேட்க என்ன ஒரு அழகு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சாரா. உண்மையில் இவ்வளவு நேர்களாக அந்த புலகாங்கிதம் தான் சிஎம்ஆர் இந்த பெரிய வளர்ச்சி.
3: இல்லை, நான் வந்த வருடம் தான் சிஎம்ஆர்வம் திறந்தாங்க. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட் வந்தாலும் ரேடியோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் கேட்குறேன் தமிழ் பாட்டு பழைய ரேடியோ திருவி திருவி இருந்தேன் டெய்லி. ஒரு நாள் நந்தவன கவிதா அந்த கவிதா அந்த நிகழ்ச்சி வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். அந்த பிறந்த வருடமான 2004 அண்டையில நின்று வரையும் கேட்க 3 வருடங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன் பிறகுதான் வானொலிக்கு நான் வந்து கேட்க தொடங்கினேன்.
0: வந்த பிறகு கவிதையெல்லாம் படிக்க வழிக்கிட்டு ஒரு கவிஞர் ஆசிரியர் ரெண்டு பல பரிமாணங்கள் என்ன
3: பரிமாணங்கள் எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதே பெரிய விடயம் தான்.
0: நன்றி சாரா நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்
4: வணக்கம். ஜெயா.
0: ஜெயா சொல்லுங்கள். என்ன ஜெயாக்கு தொண்டையெல்லாம் கம்முது?
4: பாரிஸ், இந்தியா, இந்தியாவில வந்து ரெண்டு இடம் வந்து ஆக்ரா உண்டு, கேரளா உண்டு, ரெண்டு மாவட்டம் வந்து. அடுத்து வந்து சைனா, இத்தாலி, இங்கிலாந்து, எகிப்த், கனடா. நேரம் தெரிஞ்சது. மீண்டும் சந்திப்போம். நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: சரி வணக்கம். நான் காசி.
0: காசி
5: உங்களுக்கு ரெண்டாவது பகுதியை சொல்லிக்கொண்டு, இந்தியா, சைனா, எகிப்த், பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து, கனடா. நன்றி, வாழ்த்துக்களா.
0: நன்றி நன்றி காசி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம். நான் ஸ்ரீராம். என்னன்னு சொன்னா எங்களை நேர்கள் எல்லாம் நாடுகளை சொல்லிட்டார்கள். இந்தியாவை பிரதிபலித்து ஆக்ராவும் இன்னொரு இடம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவை பிரதிபலித்து ஒரு இடத்தை சேர்த்திருக்கலாம். அடுத்தது அண்டார்டிகா சேர்த்திருக்கலாம் நினைக்கிறேன்.
0: சேர்த்து கொள்ளிவிடும்.
6: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி ஸ்ரீராம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
7: ரமேஷ் தம்பிக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிச்ச நாள், திருமணம் நடந்த நாள், அவருக்கும் வாழ்த்துக்கள். வேற ஒண்ணு
0: நன்றி நன்றி. நேரம் 8:40. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
0: இது காசிநாதன் விருப்ப பாடல்.

0: அது காசிநாதன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 8:44 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில்
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: நேர்களை, கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய இடையில் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்க கனடா வர்த்தக அமைச்சர் டொமினிக் லப்லாங் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் வாஷிங்டனில் இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை 50% %25% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ப்ளூம்பர்க் மற்றும் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகிய செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் நோக்கில் கனடா மீதான புதிய வர்த்தக வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 3 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளார் என்றும், மேலும் அமெரிக்க விவசாயிகளுக்கான வரிகளை சுழியமாக கொண்டு வருவது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த நிலையில் கனடாவில் பல்வேறு மாகாணங்களின் தலைவர்கள் இந்த வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. சில தலைவர்கள் இது குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் இறுதி விவரங்கள் வெளிவரும் வரை காத்திருக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: J.CA. இது ரசிகன் விருப்ப பாடல்.

0: அந்த பாடல் ரசிகன் விருப்பத்தில் ஒழித்தோம். இந்த நேரம் 8:52 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒன்றுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ், பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
0: இது பத்மன் விருப்ப பாடல்.

0: இவர்களை இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட மொரின் மற்றும் நிர்மலா ஆகியோரது பாடல்கள் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள், குறிப்பாக சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 22வது நிறைவு ஆண்டை முன்னிட்டு 23வது ஆண்டில் சிஎம்ஆர் பயணிக்கின்ற இந்த வேளையிலே இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த நேர்கள், பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்கள், நில்பல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு விடை தந்த நேர்கள், பஞ்சாட்சரம், பெண்பா, தேவகுமார், பிரதீபா, மதன், சத்யா, காசி, ஆதவன், தேவதாஸ், ஜெயா, நோர்வேஜியா, குகதாஸ், ஸ்ரீராம், மூர்த்தி, ராஜா, சாரா, சிவலிங்கம் ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காற்றலை வழிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: 23வது ஆண்டிலே மிக பெருமையோடு தன் பொற்பாதங்கள் பதிக்கும் சிஎம்ஆர் வானொலிக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஜோதி ஜெயக்குமார். அன்னை தமிழின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேராற்றலாலும் சிஎம்ஆர் வானொலியில் என் குரலும் ஒலிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கும் நல்கிய எமது மதிப்புக்குரிய சிஎம்ஆர் வானொலி முதல்வர் திரு ஸ்டான் ஆண்டனி அவர்களுக்கும், எங்களை செம்மையாக வழிப்படுத்தும் எமது மதிப்புக்குரிய அத்தனை நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிஎம்ஆர் வானொலியின் இந்த வரலாற்று பயணத்தில் அசைக்க முடியாத தூண்களாய் எம்மை தாங்கி பிடிக்கும் வர்த்தக விளம்பரத்தாரர்களுக்கும், இதயம் நிறைந்து உரிமையோடு எம்முடன் பயணிக்கும் அன்பு நேயர்களுக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழமையில கமல் பாரதி. சிஎம்ஆர் 22, ஆமாம், 22 ஆண்டுகள் நீண்டதொரு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது சிஎம்ஆர் நிறுவனம். அந்த நீண்ட பயணத்திலே ஆரம்ப நாள் முதல் பயணிக்கின்ற கலைஞனாக என்னோடு தோளோடு தோள் நின்று பயணித்த கலைஞர்கள், நிர்வாக பிரிவினர், செய்தி பிரிவினர், அதே போல தொழில்நுட்ப பிரிவினர் என்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அதேபோல இந்த பயணத்தை சாத்தியமாக்கிய வர்த்தக பெருமக்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுக்களும். உங்களோடு அன்போடும் ஆதரவோடும் தொடர்ந்து இன்னும் ஒரு நீண்ட காலம் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
3: 22வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கும் தமிழ் பண்பலை அலைவரிசையின் நாயகனான சிஎம்ஆர் வானொலிக்கு நேயர்கள், கலைஞர்கள், வர்த்தகர்கள் அனைவரோடு இணைந்து நானும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்களுடன் உங்கள் அன்பின் கேபி கலைரூபன்.
4: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்றென்றும் அன்புடன் ST செந்தில்லாதன். காலங்கள் மாறின, தொழில்நுட்பங்கள் மாறின, கேட்கும் முறைகள் மாறின, ஆனால் கேட்போரின் இதயத்தோடு கொண்ட உறவு மட்டும் மாறவில்லை. 22 ஆண்டுகளில் இந்த வானொலியை நேசித்த ஒவ்வொரு நேயருக்கும், குரல் கொடுத்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும், பணியாற்றிய ஒவ்வொரு வானொலி நண்பர்களுக்கும், ஆதரவு வழங்கிய வணிக பெருமக்களுக்கும், நேர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இதயத்திலிருந்து நன்றி. சிஎம்ஆருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் ST செந்தில்லாதன். வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: என் மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருதில்லே?
4: ஓமண்ணா, அண்ணியும் வாரண்டவர்.
3: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
4: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
5: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
7: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
7: 416-897-0919.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
9: Jiva Jewelers.

உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யாண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் பீசிங்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?

இல்ல குதிரை வேணா போலாம் ஒரு ஹை உப்பு காத்து வாசம் அதுதான் என் சுவாசம் கடல போல கூட்டம் சாமுன்னா கொண்டாட்டம் அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி

0: அதானிக்ஸ்.
1: ஏய், என்னடா கேப்பு?
2: ஆ, தேவைப்படுதுல பில்டப்.
0: அண்ணே, கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
2: வாசனை என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செயின் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இல்ல இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: I am coming.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: ஸ்கிரீன்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: மக்கார கரிச காடு
1: செம்மண்ணில் தெளிக்கும் ராட்டு
0: சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் பிராம்டன், மிஸ்ஸஸ்

0: அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகரன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கேட்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 905-667-7200 9-67-667-7200. பிராம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
2: 33 கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 642-1775.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நீ.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

Listen to us around the universe. www.cmr.fm.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem and did you?
6: Bar kalam closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப்புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: Halo. Hai.
1: Kamu ngerti enggak? Ada stylenya, Pak.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4761-4765-4661-4665-4661.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: ஸ்கிரீனில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com. மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: Last minute le closing jeda Pradhis chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
5: Sari sari.
7: Tamilan endru sollada thalidam irundhu nillada tharaniyai nee vellada.
8: Thirukural eeradiyal ulagalandha deiva pulavanin kural kelpom.
9: Adhigaram 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சியறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. Indigenam.
4: Bar kalamu closing da. Tadikira
6: nadi. The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9056-7672
6: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 33 கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
2: 416-746-27.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-2462.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்க

மின்னல் ஒளியன கண்ணை பருட்டிடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பருட்டிடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூட மழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண்கார்

பருவ மழை மூக்கு மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் செய்தானோ இவள்ளாவாரம் பூதானோ நடை சேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேன்தானோ மாஞ்சோலை கிளிதானோ.

0: மிகவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
7: பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
8: 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: இணைவோம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.

லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ 905-417-6069. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், ப்ரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glamu closing that. Adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day the Pradhi's chillatuk. Thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: தமிழ்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: காசு வேணுமென்று
2: குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: Nissan head to head event ipozhudhu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku vaarathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255.
3: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ராஜி இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-27.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 03-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 5:04. வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பண்டத்தரிப்பு பிரான்பட்டு முருகமூர்த்தி ஆலய திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகளால் பாதிக்கப்பட்ட 237 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கண் தொடர்பான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
1: யாழ்ப்பாணத்தின் பண்டத்தரிப்பு பிரான்பட்டி முருகமூர்த்தி ஆலயத்தில் நேற்றிரவு நடைபெற்ற திருவிழாவின் போது அதிசக்தி கொண்ட மின்னொளி அலங்காரம் மற்றும் வானவடிக்கை காரணமாக பெருமளவானோர் கண் அபாயத்துக்குள்ளாக இருக்கின்றனர். இன்று வெள்ளிக்கிழமை மாலை வரை தகவலின்படி 237 பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கண் தொடர்பான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அதேநேரம் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு வருகை தருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் உள்ளடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நிலைமையை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனியான விடுதி ஒதுக்கப்பட்டு மேலதிக வைத்தியர்கள் சாதிகள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆலய வளாகத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சில அதிசக்தி வாய்ந்த மின் விளக்குகள் காவல்துறையாகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவை தற்போது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் மின்சக்தி அளவு, பயன்பாட்டு தன்மை மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் பயன்படுத்துவதற்கு அனுமதி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. எனினும் அந்த விளக்குகள் சீனாவிலிருந்து தயாரிப்பானவை என கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனிடையே யாழ்ப்பாண நவாலி அந்திரான் பகுதியில் நடைபெற்ற மற்றொரு திருவிழாவின் போது வானவெடிக்கையால் பனைமரம் மற்றும் பாதுகாப்பு வேலி தீப்பற்றி இருந்ததாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்றைய திருவிழாக்களின் போது கலந்து கொண்டவர்களுக்கு கண்களில் எரிச்சல், வலி, சிவத்தல், அதிக வெளிச்சத்தை தாங்க முடியாமல் அல்லது பார்வையில் மாற்றம் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவ ஆலோசனை பெறும் அரசு அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். கண் பார்வையை இழக்கின்ற அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: 2023 ஜூலை 27 கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ஸ்டென்ட் மாற்றப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஸ்டென்ட் அகற்றப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகிச்சையுடன் தொடர்புடைய மருத்துவர்கள், அவர்களுக்கு உதவியவர்கள் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் உள்ளிட்ட சிலர் சம்பவத்திற்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவனின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அதன் அறிக்கை இதுவரை பெற்றோரிடம் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த விசாரணை அறிக்கை மருத்துவர் ரத்னபந்துவிடம் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இதுவரை 3 கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக காவல்துறை மற்றும் சுகாதார அமைச்சருடன் தொடர்புடைய தரப்பினர் இதுகுறித்து வினவப்பட்ட போதிலும் விசாரணையின் முடிவுகள் அல்லது உரிய பதில்கள் முறையாக வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சிறுவனின் மரணம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை, அறிக்கை பெற்றோரிடம் வழங்கப்படாததற்கான காரணம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து உரிய விளக்கமும் நடவடிக்கையும் தேவை என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மும்மொழி கல்வி திட்டத்தை அமுல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. CBSE 6 மற்றும் 9 வகுப்புகளுக்கு இந்த ஆண்டு மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே வெளிநாட்டு மொழி ஒன்றை படித்து வரும் மாணவர்கள் திடீரென இந்தி மொழிக்கு மாறுவது இயலாத காரியம் என்றும் அது மாணவர்களை மனதளவில் கடுமையாக பாதிக்கும் என்றும் வாதிடப்பட்டது. 2030 மும்மொழி கொள்கை அமுலாகும் என கூறப்பட்ட நிலையில் திடீரென இந்த ஆண்டே மத்திய அரசு அமுல்படுத்தியுள்ளதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை சமஸ்கிருதத்திற்கு கூட போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 22 மொழிகளை திடீரென்று அமுல்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என கூறினர். அத்துடன் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை அமுல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் உரிய ஆலோசனை நடத்தி 10 பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வரி கட்டண ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட மிக அருகில் உள்ளதாக கனடிய வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார ஆரம்பத்தில் நீடித்த காலக்கெடுவுக்குள் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முயற்சியாக கனடா மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகள் வியாழக்கிழமையன்று வாஷிங்டனில் சந்தித்தனர். பல நேரம் நீடித்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தாங்கள் மிக அருகில் இருப்பதாக தெரிவித்தார். இதேவேளை கனடிய பொருட்கள் மீது 50% வரி கட்டணத்தை டொனால்ட் ட்ரம்ப் விதிப்பதற்கு முன்னதாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இரு நாடுகளுக்கும் இப்போது சனிக்கிழமை நள்ளிரவு வரை கால அவகாசம் இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க மதுபான வகைகள் மீண்டும் தங்கள் விற்பனை நிலையங்களில் இருப்பு வைக்குமாறு அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களிடமும் பிரதமர் மாக்கானி கேட்டுக்கொண்டதாக பல மாகாண முதல்வர்கள் வியாழக்கிழமையன்று உறுதிப்படுத்தினர். இருப்பினும் கனடியர்கள் உள்நாட்டு தயாரிப்புகளையே தொடர்ந்து வாங்க வேண்டும் என்று மேனிடோபா மாகாண முதல்வர் பாப் கினியு தெரிவித்திருக்கிறார். மும்பை பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த தாக்குதலை திட்டமிட்டது மற்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக 6 பாகிஸ்தான் நாட்டவர்கள் மீது வழக்கு விசாரணையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்திய அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளதாக CNN18 ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரில் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் சாயித், ஜகி உர் ரஹ்மான் லக்வி மற்றும் சாஜித் மிர் ஆகியோர் மீதான நடவடிக்கையை மும்பை காவல்துறை திங்களன்று ஆரம்பித்தது. இவர்கள் அனைவரும் தற்போது பாகிஸ்தானில் இருக்கிறார்கள். இந்திய நீதிமன்றத்தில் இதுவரை அவர்கள் முன்னிலையாகவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட மற்ற மூவர் அபு அல் காமா, ஆசிம் அபு கபாஹா மற்றும் மேஜர் அப்துல் ரஹ்மான் பாஷா ஆகியோர் ஆவர். சிறப்பு அரசு வழக்கறிஞர் உஜ்வல் நிகம் இது தொடர்பான அறிவிப்பு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2008 தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் வெளிநாட்டு சதிகாரர்களை இந்திய நீதியமைப்பின் முன் கொண்டு வருவதற்கான இந்தியாவின் முயற்சிகளில் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலைஞர் நேரம் 5:10. இது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலையை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 24°C இருக்கிறது. சூரியஒளி நிரம்பிய நாளாக இருக்கிறது. காற்று தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. வெப்பத்தின் உணர்நிலை 27°C. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த புள்ளியாக 17°C பதிவாகும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே எதுவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து 173.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 21 தேதி இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது அனைவரின் சார்பிலும் இனிய நல் வாழ்த்துக்கள். நேர்கள் இரவு 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 2 முறைகளிலே நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேரடியாக தொலைபேசி மூலமாக 416-6446-2222 என்ற இலக்கங்களை அழைத்து நேரடியாக பாடல்களை கேட்கலாம். அல்லது முகநூல் வாயிலாக சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று அங்கே இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். 416-6446-2222 இதன் மூலமாக நேரடியாக இணைந்து கொள்ளலாம். அல்லது முகநூல் வாயிலாக சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று அங்கே இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவு விடுவதன் மூலமாகவும் நீங்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். ஆமாம், மணித்தியாலத்தின் புத்தம் புது பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. ஜெயிலர் 2 திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையிலே அவரே பாடிய பாடல். பாடல் வரிகள் அருண் ராஜா காமராஜா.

0: buone.
1: ஒழித்த பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து ஒழித்தது புத்தம் புதிய பாடல். பாடலுக்கான இசையை வழங்கி பாடலை பாடியிருந்தார் அனிருத் ரவிச்சந்திரன். அவரோடு இணைந்து நிரஞ்சனா, அபர்ணா, தீப்தி, சுரேஷ் ஆகியோர் பாடியிருந்தார்கள். பாடல்வரிகள் அருண் ராஜா, காமராஜ். கலைஞர் நேரம் 5:17 நிகழ்ச்சியிலே நீங்களும் கூட இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164462222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. உங்களுக்கு
1: என்ன பாடல் தெரிவிக்கின்ற?
2: எனக்கு இன்றைக்கு மறைந்த பழம்பெரும் நடிகை சௌகாஜானையின் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவர் நடித்த இருகோடுகள் படத்தில் இருந்து புன்னகமன்னன் பூவுளி கண்ணன் அந்த பாடக்கு.
1: சரி, இதோ உங்கள் தெரிவில் பாடல் வைக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி,
1: வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
4: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
3: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
4: அதத்தான் சொல்றேன்.
1: ஒழிக்கும் பாடலோடு பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி. இரு கோடுகள் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401க்கு அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
3: கலைஞர் நேரம் 5:26 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஹிமார் தமிழஸ்ரீ, 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் தெருவோடு வந்திருக்கிறீர்கள்? Don't give a damn. ஆங்கில பாடல்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள்.
4: கேட்டு பாக்குறதா?
3: சரி, டிசி திரைப்படத்திலே முழு பாடல்களும் ஆங்கில பாடல்கள் தான்.
4: ஒரே ஒரு பாடல் அந்த பாட்டு தான் பாடியிருக்கலாம்.
3: சரி, நீங்களும் ஆங்கில பாடல் கேட்கிறீர்கள், இதோ ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள் மட்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.

0: HD. கடைக நேரம் 5:30 நேர்கள் கேட்டுக்கொண்டு பொது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: குயின்சன், எப்படி இருக்கிறீர்கள்? குயின்சன்
1: நல்லமா இருக்கிறோம். நீங்க
0: நல்லமாக இருக்கிறோம். குயின்சன், என்ன பாடல் தெரிவு?
1: ரஹ்மான் படத்தில் கடவுள் அழுதம் கவிதை.
0: சரி, இது உங்கள் திரையில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். குயின்சன்
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு யாசின் நிசார், ஜானகி ஐயர். பாடல்கான் இசை விஜய் ஆண்டனி.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. உலகம் மாதிர ஒலிக்கும் தமிழ் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: கலக நேரம் 5:38 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
2: நன்றி,
1: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு எஸ் ஜானகி.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். உலகின் முதல் தமிழ் HD CMR துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3.
1: கழக நேரம் 5:45 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம்.
1: நலமாக இருக்கிறோம். நன்றி கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு சவுகர் ஜானிய நினைவு கூர்ந்து கொண்டு ஐ படத்துல வந்து அயிலா அயிலா அயிலா பாட்டுக்கும், அதே நேரத்தில் என்னுடைய மனைவின்ற ஒரு மெச்சால் ரெண்டாவது தம்பியின் மனைவி மலர் இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுற மலர் சுமித்ரன், மற்ற என்னுடைய நல்ல ஒரு நண்பன் தனகாத் நண்பன் பிரான்சிஸ் சேவியர் என்று அவரும் பிறந்த நாளை கொண்டாடுற, மற்ற இங்கே ஃபேமஸ் பாட்டுக்காரர் அவர் மேல நண்பன் தான் ராகவன். ராகவனும் அவருடைய மனைவி தவனும் 32வது வருட திருமண நாளை கொண்டாடுகளுக்கு பார்த்து கொண்டு
1: எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ ஒலிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல், கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஆதித்யா ராவ், நட்டாலி டி லூசியோ. பாடல் காணிசை ஏ ஆர் ரஹ்மான், பாடல் வரிகள் மதன் கார்கே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே

0: காலை நேரம் 5:53 நிமிடம். நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, காசுநாதன் கலெக்டர்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமா இருக்கிறீங்க? நடந்து கொண்டு பார்க்கல வந்திருக்கலாம், வீடு இல்லை.
0: அந்த ஓய்விய நேரத்தில் என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: அதான் நல்ல வாழ்க்கை புன்னந்தி மாலை பொழுது கேட்போம். இந்திய உன்ன படத்துல இருந்து
0: அந்தி பொழுது அந்தி பாடல். சரி, இதோ ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலைக நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Avali News.
1: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. சிறுமி பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் இன்று நீதிமன்றத்தின் முன்னிலையான முன்னாள் அசமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த விதம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கின்ற நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: சிறுமி ஒருத்தியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய வழக்கு விசாரணை தொடர்பில் முன்னாள் அத்தமனாஸ்தபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்தினுள் சொகுசு வாகனம் ஒன்றில் இன்று முன்னிலையாகி இருந்தமை சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது. அனுராதபுரம் பல்லேகம ஹேமரத்ன தேரர் கடுமையான அழுத்தங்கள் மத்தியிலே முன்னதாக அரசினால் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தார். அதன் போதே பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்த விதம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற பாதுகாப்பு பொறுப்பில் உள்ள நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார். எனினும் பல்லேகம ஹேமரத்ன தேரர் சட்டத்தாளின் காரில் ஏறி நீதிமன்ற வளாகத்துக்குள் உள்ளே சென்றதாக கூறப்படுகிறது. சிறுமியர் வரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் முன்வைத்த வாதங்களுக்கு அமைய கடந்த மே மாதம் 8ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது கைது பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது. பௌத்த பீடங்களின் மிக உயரிய பொறுப்பில் உள்ள முன்னாள் அஸ்தமனாஸ்தபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை இலங்கைக்கு பயணம் செய்த இந்திய பிரதமர் நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வேண்டி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சா நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை முன்னிலையாகி இருக்கிறார். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமையவே அவர் அங்கு முன்னிலையாகியிருக்கிறார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி அரசன நாணயக்காரா நேற்று வியாழக்கிழமை கலவியை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் கண்காணிப்பு விஜயத்தின் போது விளக்கமறியல் கைதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் பெண் கைதிகளும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன் போது அவர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஏமந்தகுமாரம் உள்ளிட்ட சிறைச்சாலை ஆணையாளர்கள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழக அரசு கடும நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 59 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்ற கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வாகனங்கள் வழங்க வேண்டும். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற பொருளாதார தரவுகளுக்கேற்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் வாகனங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கார் வைத்திருக்கின்ற தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் கேட்கப் போவதில்லை என்றும், அமைச்சருக்கு கார் வீடு 4 உதவியாளர்கள் கொடுக்கப்படுகின்றன, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படி இல்லை என்றும், சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 லட்சம் மக்களை சேர்ந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது, அதனால்தான் கார் வழங்குகிறோம் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அரசின் நிதிநிலைமையை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் கார் பெறுவதில்லை என முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உதயநிதி தெரிவித்தார். கெனடிய பொருட்கள் மீதான புதிய வரிகள் குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல் கெனடிய அதிகாரிகள் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யாவிட்டால் சனிக்கிழமை நடைமுறைக்கு வரவிருக்கிறது. மதுபான தடைகள், வாகனங்கள் மீதான வரிகள் மற்றும் அமெரிக்க பால் பொருட்களுக்கான வரி விலக்கு அணுகல் மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுக்கு பதிலடியாக கெனடிய பொருட்கள் பலவற்றுக்கு 50% புதிய வரியை விதிக்கப் போவதாக ஜூலை மாதத்தில் டிரம்ப் அறிவித்திருந்தார். இவை புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் நடைமுறைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை ஒரு சட்டப்பூர்வமான ஒப்பந்தமாக மாற்றுவதற்கு அவகாசம் அளிக்கும் வகையில் அந்த காலக்கெடுவை சனிக்கிழமை வரை அவர் நீடித்தார். இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக கனடா அமெரிக்கா வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் மற்றும் கனடாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜானிஸ் சாரெட் ஆகியோர் வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீரை பலமுறை சந்தித்து பேசியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிகவும் கடுமையான பொருளாதார தடைகளை டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் அமெரிக்காவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் இந்த புதிய தடைகளை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என ஈரான் கண்டித்தது. இது குறித்து தெரிவித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது நாட்டிற்கு எதிராக விடுக்கப்பட்ட பொருளாதார அச்சுறுத்தல்கள் நிராகரித்திருக்கிறார். இது உள்நாட்டு நிதி பிரச்சனைகள் நிராகரித்திருக்கிறார். இது உள்நாட்டு நிதி பிரச்சனையில் இருந்து அமெரிக்கா மக்களின் கவனத்தை திசை திருப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய போர்கள் மற்றும் ஈரான் மக்களை தங்கள் இன்னும் சட்டவிரோத மனிதாபிமற்ற கோரிக்கைகளுக்கு அடிப்படையை செய்யும் தீய நோக்கங்களை அடைவதில் அவர்கள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த தடைகள் விதிக்கப்பட்டன என அப்பாஸ் அராக்சி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் கேட்டுக்கொண்டு சி எம் ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6:08. இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அளிக்கும் தொலைபேசி இலக்கம் 4164446222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரியொளி நிரம்பிய நாளாக இருக்கிறது. காற்று கிழக்கு தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 17 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும். டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளில் எதுவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து 173.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. அடுத்து முகநூல் வாயிலாக ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். அவர் இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமாக என கல்வி வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கு இறைவன் அருள் புரியட்டும். அவர் கல்லுக்குள்ளீரம் படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய சிறு பொன்மணி அசையும் என்ற பாடலை தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: கண்மணி.
1: கலைஞர் நேரம் 6:14 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். நிகழ்ச்சியில் அறிந்து கொள்கிறார் தனியார். வணக்கம். நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
2: உன்னை ஒன்று நான் கேட்கவா அந்த பாட்டு
1: கேளுங்கள். என்ன கேட்க போகிறீர்கள்? ஓ, அது பாடலா? சரி, இதோ உங்கள் திரையில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஸ்ரீராம் பார்த்தசாரதி.

0: ஒழித்த பாடல்கள் 18 வயசு திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி சுதா ரகுநாதன் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல்கான இசை டினேஸ் மற்றும் சார்ல்ஸ் போஸ்கோ.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
10: Experience radio like never before. Tamil HD Radio.
11: Tamil FM.
10: Now in hybrid digital.
0: கலக நேரம் 6:23 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி. 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
12: வணக்கம் கமல் பாரதி செல்வி,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
12: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
12: எனக்கு 47 நாட்கள் படத்திலிருந்து மான் கண்ட சொற்கங்கள் என்ற.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
12: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை MSC சுநாதன், பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலைக நேரம் 6:32 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நான்
0: உங்களுடைய பெயரையே மறந்து விட்டீர்கள். சரி
1: வணக்கம். நான் கமல் பாரதின்னு சொல்ல
0: சரி வணக்கம். நான் கமல் பாரதி. சாரா எப்படி இருக்கிறீர்கள்? அப்படிதானே? சரி எப்படி சரி என்ன பாடல் திரியோடு வந்திருக்கிறீர்கள் சாரா?
1: நான் வந்து எனக்கு மாந்தோப்பு நின்றிருந்தேன் மாம்பழம் வேண்டும் என்று அந்த பாடல்.
0: அதுதான் பிரச்சனை. அதுதான் ஞாபக மறதிக்கு பிரச்சனை. சரி இதோ உங்கள் தெரியில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகன் மட்டும் சந்திக்கலாம் சாரா.
1: நன்றி.
0: ஒழிக்கும் பாடலோட TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி.

0: கலைஞர் நேர்மார் வினை 39 நிமிடம் நேர்கள் கேட்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு படிக்காத மீது படத்திலிருந்து ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் கேட்கலாமா?
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், ராஜலட்சுமி.

0: கலை நேரம் 6:44 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அழைப்பிலே.
1: நான் கலியுகபரதன் கலைக்கிறேன்.
0: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: படம் பிள்ளையோ பிள்ளை, பாட்டு 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ.
0: சரி, இதோ உங்கள் தேர்வில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி.
2: தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டு புதுசியமார் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நம் பபி கதைக்கிறன், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நானும் நலமாக இருக்கிறேன். வேலை முடிஞ்சு போயிட்டு பாட்டை கேட்டுக்கொண்டு போவாண்டு.
2: வேலை முடிந்த என்ன பாடல்?
3: எங்க ஊர் ராஜா படத்துல இருந்து யாரை நம்பி நாம் பிறந்தேன் என்ற பாட்டு. ஏனண்டா நாம ஏழு மட்டும் முளைக்க வேணும், என்ன ஒருத்தரையும் நம்பி இல்லாத வைஃபா இருந்தாலும் என்ன பிள்ளை ரெண்டு குட்டியா இருந்தா எங்க ஐல இருந்தா தான் ஓகேயா இருக்கும். அதுக்காக இந்த பாட்டம்.
2: சரி, நன்றி. நல்ல ஒரு கருத்தோடு சொல்லி இருக்கிறீர்கள். ஒழிக்கிறது உங்கள் தேர்வில் பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி.
2: வணக்கம். ஒழிக்கும் பாடலோட TM சவுந்தரராஜன்.

சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியே மரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா சிவகாமி. எல்லாரும் போயிட்டாங்க, கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு சகுதி பலன் தவிக்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டா தான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொன்னா.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலையக நேரம் 7 மணி 1 நிமிடம்.
0: மனத்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பண்டத்தரிப்பு பிரான்பட்டு முருகமூர்த்தி ஆலய திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட மின்விளக்குகளால் பாதிக்கப்பட்ட 237 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கண் தொடர்பான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: யாழ்ப்பாணத்தின் பண்டத்தரிப்பு பிரான்பட்டி முருகமூர்த்தி ஆலயத்தில் நேற்றிரவு நடைபெற்ற திருவிழாவின் போது அதிசக்தி கொண்ட மின்னொளி அலங்காரம் மற்றும் வானவடிக்கை காரணமாக பெருமளவானோர் கண் அபாயத்துக்குள்ளாக இருக்கின்றனர். இன்று வெள்ளிக்கிழமை மாலை வரை தகவலின்படி 237 பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கண் தொடர்பான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலைக்கு வருகை தருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் உள்ளடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நிலைமையை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனியான விடுதி ஒதுக்கப்பட்டு மேலதிக வைத்தியர்கள் சாதிகள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆலய வளாகத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சில அதிசக்தி வாய்ந்த மின்விளக்குகள் காவல்துறையாக கையகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவை தற்போது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவற்றின் மின்சக்தி அளவு, பயன்பாட்டு தன்மை மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் பயன்படுத்துவதற்கு அனுமதி உள்ளிட்ட தொடர்பில் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. எனினும் அந்த விளக்குகள் சீனாவிலிருந்து தயாரிப்பானவை என கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனிடையே யாழ்ப்பாணம் நவாலி அந்திரான் பகுதியில் நடைபெற்ற மற்றொரு திருவிழாவின் போது வானவெடிக்கையால் பனைமரம் மற்றும் பாதுகாப்பு வேலி தீப்பற்றியிருந்ததாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நேற்றைய திருவிழாக்களின் போது கலந்து கொண்டவர்களுக்கு கண்கள் எரிச்சல், வலி, அதிக வெளிச்சத்தை தாங்க முடியாமல் பார்வையில் மாற்றம் அறிவுகள் காணப்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவ ஆலோசனை பெறும் சுகாதாரிகள் அறிவித்திருக்கின்றனர். கண் பார்வையை இழக்கின்ற அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விளக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: 2023 ஜூலை 27 தேதி கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ஸ்டென்ட் மாற்றப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஸ்டென்ட் அகற்றப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகிச்சையுடன் தொடர்புடைய மருத்துவர்கள், அவர்களுக்கு உதவியவர்கள் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் உள்ளிட்ட சிலர் சம்பவத்திற்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவனின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அதன் அறிக்கை இதுவரை பெற்றோரிடம் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த விசாரணை அறிக்கை மருத்துவர் ரத்னபந்துவிடம் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இதுவரை 3 முறை கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக காவல்துறை மற்றும் சுகாதார அமைச்சருடன் தொடர்புடைய தரப்பினர் இதுகுறித்து வினவப்பட்ட போதிலும் விசாரணையின் முடிவுகள் அல்லது உரிய பதில்கள் முறையாக வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சிறுவனின் மரணம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை, அறிக்கை பெற்றோரிடம் வழங்கப்படாததற்கான காரணம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து உரிய விளக்கமும் நடவடிக்கையும் தேவை என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மும்மொழி கல்வி திட்டத்தை அமுல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. CBSE 6 மற்றும் 9 வகுப்புகளுக்கு இந்த ஆண்டு மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே வெளிநாட்டு மொழி ஒன்றை படித்து வரும் மாணவர்கள் திடீரென இந்தி மொழிக்கு மாறுவது இயலாத காரியம் என்றும் அது மாணவர்களை மனதளவில் கடுமையாக பாதிக்கும் என்றும் வாதிடப்பட்டது. 2030 மும்மொழி கொள்கை அமுலாகும் என கூறப்பட்ட நிலையில் திடீரென இந்த ஆண்டே மத்திய அரசு அமுல்படுத்தியுள்ளதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை சமஸ்கிருதத்திற்கு கூட போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 22 மொழிகளை திடீரென்று அமுல்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என கூறினர். அத்துடன் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை அமுல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் உரிய ஆலோசனை நடத்தி 10 நாட்களில் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வரி கட்டண ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட மிக அருகில் உள்ளதாக கனடிய வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த வார ஆரம்பத்தில் நீடித்த காலக்கெடுவுக்குள் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முயற்சியாக கனடா மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகள் வியாழக்கிழமையன்று வாஷிங்டனில் சந்தித்தனர். பல நேரம் நீடித்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தாங்கள் மிக அருகில் இருப்பதாக தெரிவித்தாா். இதேவேளை கனடிய பொருட்கள் மீது 50% வரி கட்டணத்தை டொனால்டு ட்ரம்ப் விதிப்பதற்கு முன்னதாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இரு நாடுகளுக்கும் இப்போது சனிக்கிழமை நள்ளிரவு வரை கால அவகாசம் இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க மதுபான வகைகள் மீண்டும் தங்கள் விற்பனை நிலையங்களில் இருப்பு வைக்குமாறு அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களிடமும் பிரதமர் மாக்கானி கேட்டுக்கொண்டதாக பல மாகாண முதல்வர்கள் வியாழக்கிழமையன்று உறுதிப்படுத்தினர். இருப்பினும் கனடியர்கள் உள்நாட்டு தயாரிப்புகளையே தொடர்ந்து வாங்க வேண்டும் என்று மெனிடோபா மாகாண முதல்வர் பேப் கினியு தெரிவித்திருக்கிறார். மும்பை பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த தாக்குதலை திட்டமிட்டது மற்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக 6 பாகிஸ்தான் நாட்டவர்கள் மீது வழக்கு விசாரணையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்திய அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளதாக CNN 18 ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரில் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் சாயித், ஜகி உர் ரஹ்மான் லக்வி மற்றும் சாஜித் மிர் ஆகியோர் மீதான நடவடிக்கையை மும்பை காவல்துறை திங்களன்று ஆரம்பித்தது. இவர்கள் அனைவரும் தற்போது பாகிஸ்தானில் இருக்கிறார்கள். இந்திய நீதிமன்றத்தில் இதுவரை அவர்கள் முன்னிலையாகவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட மற்ற மூவர் அபு அல் காமா, ஆசிம் அபு கபாஹா மற்றும் மேஜர் அப்துல் ரஹ்மான் பாஷா ஆகியோர் ஆவர். சிறப்பு அரசு வழக்கறிஞர் உஜ்வல் நிகம் இது தொடர்பான அறிவிப்பு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2008 தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் வெளிநாட்டு சதிகாரர்களை இந்திய நீதியமைப்பின் முன் கொண்டு வருவதற்கான இந்தியாவின் முயற்சிகளில் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலைஞர் நேரம் ஏழு மணி எட்டு நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி எம் ஆர் தமிழ் அச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரியஒளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. காற்று கிழக்கு தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 17 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. வெப்பத்தின் உணர்நிலை 26 பாகை செல்சியஸ். பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் எதுவித மாற்றம் இல்லை. தொடர்ந்து 173.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையில் முகநூல் வாயிலாக சுந்தர் ரஜினி மோகனராஜன் இணைந்திருக்கிறார். அவர் இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார். இனிய மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் இன்றைக்கு எனக்கு காளி கோயில் கபாலி என்ற திரைப்படத்தில் வந்த வெண்ணிலா வெள்ளித்தட்டு வானிலை முல்லை மொட்டை என்ற பாடலை ஒளிபரப்பியவர்களா மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெரிவில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு மலேசியா வாசுதேவன்.

நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் மனிதன் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அடிக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று அங்கே இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நடைபெறும்.

கலக நேரம் எழுமணி 19 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலேயே. அடுத்து முகநூல் வாயிலாக ராஜேஷ் குமார் இணைந்திருக்கிறார். மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவனால் புரியட்டும். எனக்கு கந்தசாமி படத்தில் பம்பரக்கண்ணாலே பாடல் கிடைக்குமா என்று கேள்வியை கேட்டிருக்கிறார். உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது. அவர் அதேவேளை சிஎம்ஆருக்கு எனது 23வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: Everything okay, no problem and jinam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage galai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
7: 2026 ஜீரோ பைனான்சில் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

கைப்போ அடிக்கிறப்போ ஏதோ தோணுது. போடு மச்சான் ஆச தீர, போடு மச்சான் போடு, போடு மச்சான் ஆச தீர, போடு மச்சான் போடு, கால போடு, அறைய போடு.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கலைஞர் நேரம் 7:31 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நீங்களும் உங்கள் தெரிவு பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ள விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். ஒழிக்கும் அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது.

0: கலைஞர் நேரம் உள்ள மணி 37 நிமிடம் நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நேரடியாக தொலைபேசி வாயிலாக இணைந்து பாடல் கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி ஹரிகரன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: இளையராஜா திரைப்படத்தில் இருந்து அன்பேவா.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மின்மினி.

0: காலை நேரங்கள் மணி 45 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டு புதிய சிஎம்ஆர் தமிழ் சீனி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சிவலிங்கம்,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்குங்களா?
0: ஆமாம், நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக உற்சாகமாக மகிழ்ச்சியா உங்களை நேர்த்தியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்
0: சார். சரி, என்ன பாடல் தெளிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நேற்று உங்களை பாடலை கேட்டேன், சந்தோஷமா.
0: நன்றி நன்றி,
1: சந்தோஷமா கேட்டேன்.
0: சரி, இந்த என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: இன்னைக்கு மனோகரன்ற பாட்டு ஒழிக்கிறேன்.
0: ஏதாவது மனோகரனின் பாடல் இதை ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு பொப்பிசி சக்கரவர்த்தி, ஏ மனோகரன்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: கலைஞர் நேரம் வேலுமணி 54 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறேன். 23 ஆகவே வந்தாச்சு. நாங்களும் உங்களோட பயன்படுத்தி

0: மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். 23 இளமையான வயதுதான்.
1: அது அதுக்காகத்தான் அந்த அந்த மகிழ்ச்சியா வருவேன்.
0: சரி, என்ன பாடல்?
1: எனக்குண்டக்கு விஸ்வநாதன் சன்ஸ்ல இருந்து பட்டாம்பூச்சி, அந்த பட்டாம்பூச்சி மாதிரி பழக்கமாக பாடல்
0: சார். இதோ உங்களுக்கு ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மேடம் சந்திக்கலாம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 8 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. சிறுமி பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் இன்று நீதிமன்றத்தின் முன்னிலையான முன்னாள் அஸ்மஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த விதம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கின்ற நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: சிறுமி ஒருத்தியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய வழக்கு விசாரணை தொடர்பில் முன்னாள் அத்தமனாஸ்திபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்தினுள் சொகுசு வாகனம் ஒன்றில் இன்று முன்னிலையாகி இருந்தமை சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது. அனுராதபுரம் பல்லேகம ஹேமரத்ன தேரர் கடுமையான அழுத்தங்கள் மத்தியிலே முன்னதாக அரசனால் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தார். அதன் போதே பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்த விதம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற பாதுகாப்பு பொறுப்பில் உள்ள நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார். எனினும் பல்லேகம ஹேமரத்ன தேரர் சட்டத்தாளின் காரில் ஏறி நீதிமன்ற வளாகத்திற்குள் உள்ளே சென்றதாக கூறப்படுகிறது. சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் முன்வைத்த வாதங்களுக்கு அமைய கடந்த மே மாதம் 8ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது கைது பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது. பௌத்த பீடங்களின் மிக உயரிய பொறுப்பில் உள்ள முன்னாள் அஸ்தமனாஸ்திபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை இலங்கைக்கு பயணம் செய்த இந்திய பிரதமர் நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வேண்டி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை முன்னிலையாகி இருக்கிறார். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையொன்று தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமையவே அவர் அங்கு முன்னிலையாகி இருக்கிறார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்காரா நேற்று வியாழக்கிழமை கலவியை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் கண்காணிப்பு விஜயத்தின் போது விளக்கமறியல் கைதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் பெண் கைதிகளும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன் போது அவர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஏமந்தகுமார் உள்ளிட்ட சிறைச்சாலை ஆணையாளர்கள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழக அரசு கடும நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 59 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்ற கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வாகனங்கள் வழங்க வேண்டும். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற பொருளாதார தரவுகளுக்கேற்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் வாகனங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கார் வைத்திருக்கின்ற தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் கேட்கப் போவதில்லை என்றும், அமைச்சருக்கு கார் வீடு 4 உதவியாளர்கள் கொடுக்கப்படுகின்றன, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படி இல்லை என்றும், சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 லட்சம் மக்களை சேர்ந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது, அதனால் தான் கார் வழங்குகிறோம் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அரசின் நிதிநிலைமையை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் கார் பெறுவதில்லை என முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உதயநிதி தெரிவித்தார். கெனடிய பொருட்கள் மீதான புதிய வரிகள் குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல் கெனடிய அதிகாரிகள் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யாவிட்டால் சனிக்கிழமை நடைமுறைக்கு வரவிருக்கிறது. மதுபான தடைகள், வாகனங்கள் மீதான வரிகள் மற்றும் அமெரிக்க பால் பொருட்களுக்கான வரி விலக்கு அணுகல் மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுக்கு பதிலடியாக கெனடிய பொருட்கள் பலவற்றுக்கு 50% புதிய வரியை விதிக்கப் போவதாக ஜூலை மாதத்தில் டிரம்ப் அறிவித்திருந்தார். இவை புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் நடைமுறைக்கு